வந்து சபத லங்காவனஹாரு ஜன நானக ஜின கோ கிருபா பை தின சேவையா சிறஜனஹார் பௌடி சத் சச்சே கே ஜன பகத ஹை சத் சச்சா ஜின்னி அராத்தியா ஜின குருமுக கோஜ டண்டோலியா தின அந்தரோ ஹீ சச்ச லாதியா சச்ச சாஹிப் சச்ச ஜின்னி சேவையா கால கண்டக மார் தின்னி சாதியா சச்ச சச்சா சப தூ வட்டா ஹை சச்ச சேவன் சே சச்சர லாதியா சச்ச சச்சே நூ சாபாஸ் ஹை சச்ச சச்சா சேவ பலாதியா ஸ்லோக மஹல்லா சௌத்தா மன்முக பிராணி முக்த ஹை நாமஹீன பரமாய் பின் குரு மனுவா நா டிக்கை பிற பிற ஜூனி பாய் ஹர் பிரப ஆப் தயால் ஹோஹே தான் சத்குரு மிலே.